0: அத்தனை ருபியா ஏதோ போதில் கும்பி தேமாக்கும் உரிதுவின் ஏடிவியின் ஹோதம் நீங்கள்
1: திவை FM நுவதியை எக்கம் மெகாஹர்ட்ஸ்
2: மீ ராஃபித் ரமிசா.

0: அதி அல்லோ திபாய கில்லும் மெத்வெரி குரவ்வா நம எ கலாங்க மென்வி எகம் ஃபில்லவான் எஹம் ஃபராதென்வே அதி எகலாங்க திபாயங் ஹேகுத்தம் மெத்வெரி குரவ்வா நம எகம் துருகுரானே எஹம் ஃபராதென்வே ஃபஹ எகலாங்கை கொம்மெ கமெக்கெ மச்ச குளதும் வந்த ரஸ்கலாங்கே
1: திவெஹி எஃப்எம் திவெஹி நாயகு நோதிய எகெம் மெகஹர்ட்ஸ்
2: அலினோர்.